அளமெங்கே வெறி ரசகலாக்கோ, அளமெங்கே அம்பிங்கே கிபை நாய், அளமெங்கே தரிங்கே கிபை லொலஃபினுகன் லிபுமே அளமென்ன திவ்வாந்தேவ்.